0: 我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们家里的人都是我们 토다미 인해자 팀에다 미자웨 냄부시어리
1: 외세마 세세리베 당장지마
2: 누구디그 우연행강장기 외세르마 딥송캉 허가총기를 춤시가 고다 안개바 외세르마 딥송캉
3: 야 미김비 너군 디부 미부타 너군 가봐 너 취약스 됨바 고나 구유콜 로칭이드 로스틱진 제모도 과소기 야메니 츠튼시 교부 칭피탕도 피타
4: 칭피탕기 튼세 칭피루니 계급기 치와라기 유베 야메 나츠주시시 지신기 닌줄레 주베 민추디 원투기 릉교 탑람기 고니 민추 나공기 사와게 돕라 민추기 규림낭 갑갸미 고비타 나공라 폭도 미베 토니 쇼균 강야미바 야네 상토
5: 균통 야메니 리탕 대외 정신기 야메니라 편부유 Gurimyongla shibshu yubye, shibshu bichila, genlin yu, kabarangcha, lewo ye guji, chusum gugu, gu chusum, sanye. Lasanyangchenlam, fukangmenkang ki nedubu sarbe kachu, qingbi tang, nanye di tang di ne, shikazi lumche di kuyo kachu, qingbi tang nanye meche chongkang, logo chonggir nidong chu, gwenbulam, logo lupchung tang buyo kachu, qingbi tang nanye meche chongkang. ཡར་ཐུ་གི་ཡང་ཉེ་མེ་ཚ་བ་ཆི་ང་གོང་ཧལུང་དང་བེ་ཆང་ཤུ་ཤུ་ལོ་གི་པ་ཆུ་ཉི་གོ་ཆི་ཁུ་དེ་སུབ་ཐུ་སཱ་ཐུ་ནམ་ཤི་གི་ཁེ་ཆུ་ལ་མིན་ནེ་སེ་ཡུ་ལ་ཉི་གོ་ཁེ་ནེ་བ་ཡང་ཆེན་པོ་དེན་ཡུ་བེ་ང་གོང་ཐང་ཉི་ཁོང་ཁ་དེ་ཁེ་ཡང་ཚམ་བ་ཡུ་རི་ཅི་བ་གུན་དེན་ཆོམ་གོར་སོ་ཆི་དེ་ཁེ་ཡང་ཚམ་བ་ཡུ་དེ་བེ་ ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས ལོགས
6: ཁྱི
5: ཡ་བུ་ཅི་ལིང་གི་ཏ་ཡ་བུ་ཅི་ཆ་ཤ་དོ་ཤེ་ཡ་ཚོ་ཁོ་ཤ་ལ་ཉེ་རང་ལ་ཕ་ཅི་ཏ་ཡ་དེ་ཧན་ལི་ཕང་གི་ཐུན་ས་སར་དེ་རེད་ཁི་ལོ་ལ་ཡ་ཉི་མེ་ཨོ་ལ་ཡ་མ་མོ་ཤི་ཤི་ཅི་ད་ནང་པོ་ལ་ཡ་ནག་པོ་པང་པོ་ཡ་བུ་ཅི་ཡོ་རེ་ཧན་ལི་ཕང་དེ་ཨོ་ནེ་ཡ་ཨོ་དོ་ཧན་ལི་ཕང་གང་ཅུང་དེན་གི་ཨ་མ་ལ་གི་པར་དེ ཚོང ཁང

0: nga ge ji chak thok ma ri sang du we
1: su su rang ye chi be gyu ze mi ne chu xi re yu xue da jun da xi xue mi ne de yi yi ne pang ji la
0: pang ji leng a re du leng me se bre ye xin ge yu
2: teng ji zong du to ce sa bian ya chu du che bi ye chen long le yao du teng do ye shang hai la yin la sa ga zu zi yao ma bi rang tu su yu na nim do tu xi che ga zhuo
1: 你就看了多。俺老主意。你让接我。你路不多，别给几点点钱去。听我穷牛没被错呢。俺给爹是被叫啊，真给给。龙我懂了，钱没得。